சாஜனா சூதுக்தன் சம்திருஷ்டித்தா நானுக் பா புன்னை லேபா நரதனுகோ தந்தேரோ நாவன தாமே கோ நாவ தீரா தாவும் நிமானே கோபரபு தேரோ மான சகலகட்டா கோ தேவோ தான கர்ண கராமன ஹார சுவாமி சகலகட்டா கே அந்தர்ஜாமி அப்பனி கத்மே ஜானு ஆப்பே ஆப்பன சங்கா பரபராத்தே தும்ரி உஸ்த தும்தே ஹோயே நானுக் கபரணா ஜான சுகுவே சர்வ தர்ம சிரேஷ்ட தர்மர்கோ ஹர்கோ நாம ஜப் நிர்மல கர்ம சகல கிரியா மே ஊத்தம் கிரியா சாசங் துர்மத் மல்ஹிரியா சகலுத்தம் மே உத்தம் பலா ஹர்கா நாம் ஜபவஜி சதா சகல பானி மே அமிர்த பானி ஹர்கோ ஜாசம் ரசன பகானி சகல் தாந்தே ஊத்தம் தான நானு

தந்திரதந்திரம் சதா சாச்சிதானந்த சர்வம் பிரணாசி அனுபே அனுபே சுமஸ்தோல்லேவாசி சதா சேதுதா புதுதா பிரிது கர்த்தா அது உருது அர்த்தங் அகங் ஓகர்த்த.

சர்வகிருத்ஸங் நமோ சர்வரங்கே திருப்பங்கீனங்கே நமோ ஜீவ ஜீவங் நமோ பீஜபீஜே அகிதே அபிஜே சுமஸ்தங் பிரசிஜே கிருபாலங் ஸ்வரூபே குகர்மங் பிரணாசி சதா சர்வதா ரித்தி சித்தங் நிவாசி சர்பட் சாந்த வை பிரசாத்